0: ஏரியாவை சுதந்திரத்தை வெளிப்படுத்துறே.
1: Now heading 180 Koreana 707.
0: The Koreana 707, try heading 180 radar distance is over, maintain 11,000.
1: Heading 180, maintain 11,000 Koreana 707.
0: Descender maintain 10,000.
2: Descender maintain 10,000, 1.13.

0: கப்பாரு 1-3-4-0 பிரியாத்தப்பாயிரு யங்கி ரம்பே 1-6-0
1: Heading 1-0 left Yankee 16 left for Singapore 12.
0: SI 450 India direct to India. You can maintain right level 150.
2: Direct Venus descent level 150 SI 450.